0: அது சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏட்டம் மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நான்கு நெட்டிச்சு சீறி பயணம்
0: ஜோக்கி, எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க, சிறிய பஞ்சர்
2: சிறிய டேஞ்சர்,
0: இது மனசு பாயுது மந்தம் நோக்கிட்ட நோடம் இறக்கி கூட உட்டு பட்டணம் போட்டி கட்டணம் சொன்னாவாட எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.

0: കട്ടള സിംഗക്കട്ടള സുമ്മാ ഇരുടാസിൽ നമ്മ ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக் லாக் பெருவன் ஜாக்பாட் பிறகிந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா
1: ஐ ஐ நோட்டு கிட்டுகள் தூக்கி கட்டிய போரின் கார்